0: ஹலோ, நான் ஸ்ரீ கணவன் மதிசமில்ல சச்சி தான் பேசுகிறேன்.
1: Ryanair 328 in Ram Shannon, identify cleared service 1 Romeo arrival, descent flight level 100.
0: Service 1 Romeo arrival, descent level 100, and 3 series for November.